0: நிகடானிக்கு.
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு, வேணாம்.

நாங்கள் போற்று. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ஹாப்பி கிரீட்டிங்ஸ் டு யூ. தேவன் அருள் உண்மை சேரே, ஒன்று கூடி வாழ்த்து பாடு, இந்த நாளை கொண்டாடு என்றும் போற்றி போற்றி. பிறந்த நாள் தெய்வம் பார்த்து, சிறந்த நாள் நாங்கள் போற்று.